0: ரம்
1: சண்டையா எதுக்கு
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு சண்டதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடைஞ்சிருச்சுல அதான் அதான்
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் வடைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகம்
1: அப்பாடிச்சா
3: ஓ பாடாதா சரி காக்கா
1: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா.